ஓகே தகவல் ஓகே நீளம் பிரிக்கிறார் லாது கபெய்ய குஜார் எப்புனாயோ பய கையோலோ எப்புனாயோ பய குயோலோ ஓடி ஜூ வஜ தகவல் ஓடி ஜூ வஜ தகவல்.